சிப்பை ஹுபாவ லுப்பை ரிகிதிக பிபிதிக இங்க மிங்க டிக்க தும் எங்க பிகி ஹரக்கிடி ஹும்படு பண்ணுபக்கு ஐ சொக்குமாக்கு சொக்குமாக்கு ஜிங்கி லக்கே ஐ சொக்குமாக்கு சொக்குமாக்கு ஜிங்கி லக்கே.